மாதங்கிற நாமே மாதங்கிற காமே இந்த மாசங்கிற தாத்தேன மாசங்கிற காத்தேன மாசங்கிற தூத்தேன மாசங்க பூத்தேன மாசங்க லோகேன மாசங்க சோகேன மாசங்கிற தாப்பேன மாசங்க தாப்பேன மாசங்க தரமானேன மாசங்கிற அன்னேன மாசங்க காயின மாசங்க பாய் இந்த மாசங்கிற வர்க்கேன மாசங்க சர்க்கேன

சர்வகிரேஷாங்க நமோ சர்வரங்கே திருபங்கே அங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜ பீஜே ஹிஜே பிஜே சமாஸ்தங் பிரசிஜே கிருபாலங் சுரூபே கு கர்மன் பிரணாசி சதா சர்வதா ஆரிதி சிதிங் நிவாசி சர்பட சந்த தவ பிரசாத் அமிரத கர்மே அமிரத தர்மே அகல் ஜோகே அச்சல் போகே அச்சல் ராஜே அடல் சாஜே அகல் தர்மங் லக் கர்மங் சர்வங் தாத்தா சர்வங் ஜாத்தா சர்வங் பானே சர்வங் மானே சர்வங் பிராணங் சர்வங் திராணங் சர்வங் புக்தா சர்வங் ஜுக்தா சர்வங் தேவங் சர்வங் தேவங் சர்வங் காலே சர்வங் பாலே ரூபால் சாந்த பிரசாத் ஆதிரூபநாத மூர்தயோன் புருகபார சர்வமாந்திரமாந்தேவா பேவாதுதார சர்வபாலக சர்வகாலக சர்வகோபன கால ஜத்ர தத்ர விராஜி அவதூத ரூபரசால நாம ஷாவன ஜாஜாக்கர் ரூபரங்கன ரேக ஆதி புருகதார மூர்தயோநாத சேக தேசவர்ண பேஜாக்கர் ரூபரேகன ராகு ஜத்ர தத்ர திசா விசா ஹுய் ஃபேலி வண்ண ராகு நாம காமீன் பேகத தாமோ நாயே சர்வமான சர்வத்திரமான சதைவ மான் தாஹி ஏக மூர்த்தன் ஏக தர்ஷன கேந்திரூபான் ஏக கேல் கேல கேல் கேல நியாந்த குபரேக தேவ பேவ ந ஜானி ஜே பேதார கதேவ ரூபரங்க ந ஜாத் பாஸ் ஜானி கே ஜேவ தாத்மாத் ந ஜாத் ஜாக்கர் ஜனம் மரணம் பஹீன சக்கர் வக்கர் பிர சதர் ஜாக்க மானி பரதீன லோக ஜவதாங்கே விஷய ஜக ஜாபி ஜெய ஜாப ஆத தேவநாத மூர்த தாப சபஜ தாப பரம ரூப புனீத மூர்த பூர்ண புருக பாரு சர்வ விஸ்வ ரச்சியோ சுயம் பவகடந்த பஞ்சனஹார காலஹீன கலா சஞ்சோத கால புருக தேச தர்ம தாம சு பரம ரத பூத லக பேச அங்க ராகன ரங்க ஜாக்க ஜாத் பாதன நாம கர்ப கஞ்சன் தோஷ்ட பஞ்சன முக்த தாயக காம ஆப் ரூபமீ கானோஸ்தத ஏக புருகபதூத கர்பஞ்சன ஆதிரூபசூத அங்கஹீன பங்கநாத்தம் ஏக புருக பாரு சர்வலாயக சர்வகாயக சர்வகோபிரத பார் சர்வகந்த சர்வஹந்த சர்வதேன பேக சர்வசாஸ்திரன ஜானேஞ்ச ரூபராங்கர ரேக பரம் வேத புராண் ஜாக்க நேத பாகத் நேத்த கோட் சிமரத் புராண சாஸ்திர நாவை போச்சேத் மது பாரசந்த பிரசாத் குணகானுதார் மெஹமா பாராசன பாங்கோபமானாங்க அனுபவ பிரகாஷு நிர்தன ராஜு ராஜன் பாவு சாரா ராஜன் ராஜு பானன் பானன் தீவான தேவ உபமான் இந்திரானேந்திர பாலான பாலு ரங்கான ரங்கு காலான காலு அனுபூத அங்கு பாங்கு கத்மித பாரு குணகானுதார் முன்கண் பிரணாமோ நிர்பயண காமோ அப்தோத் பிரச்சாண்டு மித் கத்திய காண்டு அலிஷ கர்ம அதிருஷ்ட தர்ம சர்வ பிரணாடிய ஆன டாண்ட பாட்டிய சாச்சரி சந்த தவ பிரசாத் கோபிந்தே முகந்தே உதாரிய பாரி ஹரியங்கரியங் நிர்நாமே காமே புஜங்க பிரயாத் சம்ப சதர் சக்கர கர்த்தா சதர் சக்கர ஹர்த்தா சதர் சக்கர தானே சதர் சக்கர ஜானே சத்ர சக்கர வரதி சத்ர சக்கர பரதி சத்ர சக்கர பாலே சத்ர சக்கர காலே சத்ர சக்கர பாசே சத்ர சக்கர வாசே சத்ர சக்கர மானே ஆய் சத்ர சக்கர தானே ஆய் சாச்சரி சம்ப நா சத்ர ந மித்ர ந பரமங் ந பித்ர ந கர்மங் ந காய ஜன்மங் அஜாய ந சித்ர ந மித்ர பரயம் பவித்ர பிரதிசா திசா திருசா கிருஷ்ணாய பகவதி சாந்த தவ பிரசாத் கத்தே கியா சஜ தேச கியா பிஜ பேச கியா கஞ்ச கர்ம கியா பிஜ பரம கியா பிஜ லோக கியா தத சுக கே வதூத் வர்ண கே விபூத் கர்ண கே ராஜங் பிரபாயங்க தர்மங் துஜாய கே அசோக் வர்ண கே சர்பா பர்ண கே ஜாகதங் கிருதி கே சதரங் சதிரிய கே பிரம்மங் சுரூப கே அனுபானூப கே ஆதோ தீவ கே ஆப பேவாய கே சதரங் மஹீன கே கே தீன ரோஜி ரஜா கரி மரஹா கே கே பாக பயாய பயங்க கேவல கேவாய கே அபூல் குணாய கே சாய கே காரண குணந்தாய கே ரோஜி தந்தாய கே ராஜ கரீம கே கர்மங் கரீம கே சர்வங் கலியாய கே சர்வங் தலியாய கே சர்வத்தர் மானியாய கே சர்வத்தர் தானியாய கே சர்வத்தர் காவனாய கே சர்வத்தர் பாவனாய கே சர்வத்தர் தேசாய கே சர்வத்தர் பேசாய கே சர்வத்தர் ராஜாய கே சர்வத்தர் சாஜாய கே சர்வத்தர் தீனாய கே சர்வத்தர் லீனாய கே சர்வத்தர் ஜாஹு கே சர்வத்தர் பாஹு கே சர்வத்தர் தேசாய கே சர்வத்தர் பேசாய கே சர்வத்தர் காலாய கே சர்வத்தர் பாலாய
ਕੇ ਸਰਵਤਰ ਹੰਤਾ ਕੇ ਸਰਵਤਰ ਗੰਤਾ ਕੇ ਸਰਵਤਰ ਭੇਖੀ ਕੇ ਸਰਵਤਰ ਭੇਖੀ ਕੇ ਸਰਵਤਰ ਕਾਜੈ ਕੇ ਸਰਵਤਰ ਰਾਜੈ ਕੇ ਸਰਵਤਰ ਸੁਖ ਹੈ ਕੇ ਸਰਵਤਰ ਭੁੱਖ ਹੈ ਕੇ ਸਰਵਤਰ ਤ੍ਰਾਣੈ ਕੇ ਸਰਵਤਰ ਪ੍ਰਾਣੈ ਕੇ ਸਰਵਤਰ ਦੇਸੈ ਕੇ ਸਰਵਤਰ ਪੇਸੈ ਕੇ ਸਰਵਤਰ ਮਾਨਿਆ ਸਦੈਵ ਪ੍ਰਧਾਨਿਆ ਕੇ ਸਰਵਤਰ ਜਾਪਿਆ ਕੇ ਸਰਵਤਰ ਥਾਪਿਆ ਕੇ ਸਰਵਤਰ ਭਾਨੈ ਕੇ ਸਰਵਤਰ ਮਾਨੈ ਕੇ ਸਰਵਤਰ ਇੰਦ੍ਰੈ ਕੇ ਸਰਵਤਰ ਚੰਦ੍ਰੈ ਕੇ ਸਰਵੰ ਕਲੀਮੈ ਕੇ ਪਰਮੰ ਭੀਮੈ ਕੇ ਅਗਲੋ ਲਾਮੈ ਕੇ ਸਾਹਿਬ ਕਲਾਮੈ ਕੇ ਹੁਸਨ ਵਜੂ ਹੈ ਤਮਾਮ ਰਜੂ ਹੈ ਮੇਸਰ ਸਲਾਮੈ ਸਲੀਕਤ ਮਦਾਮੈ ਗਨੀਮਲ ਸਕਸਦਾ ਗਰੀਬਲ ਪਰਸਦਾ ਬਲੰਦਲ ਮਕਾਨੈ ਜਮੀਨ ਵਾਲ ਜਮਾਨੈ ਤਮੀਜ਼ਲ ਤਮਾਮੈ ਰਜੂ ਵਾਲ ਨਦਾਨੈ ਹਰੀਫਲ ਜੀਮੈ ਰਜਾਇਕ ਜਗੀਰਨਾ ਨੇਕਲ ਤਰੰਗ ਭੇਦ ਹੈ ਪੰਗ ਹੈ ਜੀਜਲ ਨਵਾਜੈ ਗਨੀਮਲ ਖਰਾਜ ਹੈ ਨਿਰੁਕਤ ਸਰੂਪ ਹੈ ਧਰਮੁਕਤ ਬਪੂਤ ਹੈ ਪਰਭੁਗਤ ਪ੍ਰਵਾਹ ਹੈ ਸੁਜੁਗਤ ਸਦਾ ਹੈ ਸਦੈਵ ਸਰੂਪ ਹੈ ਭੇਦੀ ਅਨੂਪ ਹੈ ਸਮਾਜ ਤੋਂ ਬਰਾਜ ਹੈ ਸਮਾਜ ਸਦਾ ਸਰਵਸਾਜ ਹੈ ਸਮਾਜ ਤੁਲ ਸਲਾਮ ਹੈ ਸਦੈਵਲ ਕਾਮ ਹੈ ਨਿਰਵਾਸ ਸਰੂਪ ਹੈ ਗਾਧ ਹੈ ਨੂਪ ਹੈ ਓਵੰਗਾਧ ਰੂਪੇ ਨਾਦ ਸਰੂਪ ਹੈ ਅਨੰਗੀ ਅਨਾਮੇ ਤ੍ਰਿਪੰਗੀ ਤ੍ਰਕਾਮੇ ਤ੍ਰਿਵਰਗੰ ਤ੍ਰਵਾਧੇ ਅਗੰਜੇ ਅਗਾਧੇ ਸੁਭੰ ਸਰਭਾਗੇ ਸੁਸਰਭਾਨ ਰਾਗੇ ਤ੍ਰਿਭੁਗ ਸਰੂਪ ਹੈ ਸਜੈ ਸੂਤ ਹੈ ਕਿਨਰਕੰ ਪ੍ਰਣਾਸ ਹੈ ਪ੍ਰਥਿਉਲ ਪ੍ਰਵਾਸ ਹੈ ਨਿਰੋਕਤ ਪ੍ਰਵਾਹ ਹੈ ਸਦੈਵੰ ਸਦਾ ਹੈ ਵਿਭੁਕਤ ਸਰੂਪ ਹੈ ਪ੍ਰਯੋਗਤ ਅਨੂਪ ਹੈ ਨਿਰੋਕਤ ਸਦਾ ਹੈ ਵਿਭੁਕਤ ਪ੍ਰਵਾਹ ਹੈ ਅਨੋਕਤ ਸਰੂਪ ਹੈ ਪ੍ਰਯੋਗਤ ਅਨੂਪ ਹੈ ਚਾਚਰੀ ਸੰਭ ਅਪੰਗ ਹੈ ਨੰਗ ਹੈ ਭੇਖਾ ਲੇਖ ਹੈ ਪਰਮਾ ਕਰਮਾ ਨਾਦ ਜਗਾਦ ਹੈ ਅਜੈ ਹੈ ਭੈ ਭੂਤ ਹੈ ਤੂਤ ਹੈ ਨਾਸ ਉਦਾਸ ਦੰਦ ਬੰਧ ਹੈ ਭਗਤ ਹੈ ਬਿਰਗਤਾ ਨਾਸ ਹੈ ਪ੍ਰਕਾਸ਼ ਹੈ ਨਜੰਤ ਸੁਨੰਤ ਲੇਖ ਦੇਖ ਹੈ ਅਲੇਖ ਹੈ ਭੇਖ ਹੈ ਟਾਇ ਗਾਇ ਸੰਭ ਹੈ ਗਮ ਹੈ ਨੀਲਾ ਨਾਦ ਹੈ ਨਿਤ ਸੁਨਿਤ ਜਾਤ ਹੈ ਜਾਦ ਹੈ ਚਰਪਟ ਚੰਦ ਤਕ ਪ੍ਰਸਾਦ ਸਰਵੰ ਹੰਤਾ ਸਰਵੰ ਗੰਤਾ ਸਰਵੰ ਖਿਆਤਾ ਸਰਵੰ ਗਿਆਤਾ ਸਰਵੰ ਹਰਤਾ ਸਰਵੰ ਕਰਤਾ